சரி சரி மபம் ரிம ரிமபனி மபம் மபனிதம் நித நிதம் நித நினிபம் மப நினிபம் மப மம

சரி சரி சரி மவ ரிம ரிம ரிமபனி மவ மவ மவனிதான் நிரித நிரிதனி பபபனி நினைப்பான் சரி தரிதான் ಿರಿ

சரி சரி சரி மவ ரிம ரிம ரிமபனி மவ மவ மவனி தான் பவபனி நினைப்பான் மவ நினைப்பான் இத திரிதா இத திரிபனி இத திரிபனி.